0: సూపర్ మచ్చి.
1: எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சே
0: சூப்பர் மச்சி.